ஐயோ, நான் பேங்காக்கன் அரறை நான் வாங்க அரையா தங்கிடாக்கினா பேக்கின தக வாத்தாய் நான் கொண்டு போனா அவன் அவுசு கப்பேனே ராக்குய் சீப்போ யோன் தரவா அவன் தாப்பக்க மாமினையை ஐப்பன் பனாரா ஐரா காயின் ஃபச்சு மணிக்க பேனே மெய் யோன் தப்பையக்கி பெரு ரை நான் வாங்க நிப்புவன் தித்தரி தெமானே தெரோ அவை தெப்பு அவரக்கா பெண்தா ஏபெசென் தங்கிற கிரௌரா ஏரா குயிஸ் சீப்போ மெந்தமே வேய் கொபெசென் தப்பா ரா குயிஸ் நம்மி போக்கி ந கொயிரா நிக்கரோவத் நர உம்மன் தப்பு அரை பொன் டிக்கிரோய் பரோரங் கொயனு குவா சிகாய் தவுகோ சிகாய் தவுவத உயா இப்போ கே நம்ம குறி குற குறா அக்கே குவாசன் போக்கிறையை திகிரோ எம்புறவு ரா குயிஸ் சீப்போ என்ன ரோனு கொஸ்து நம் நெய் மேரியா ஆனி கைடுகோ ந கொன்னசினா ஏசு பெண்டவு வாந்து மெய்ரொய்யா மெய்ரவு மெய்ரவு இந்த கதைகிஸ் உனி மானி அவையா மூசு உனி கப்பெனி ஐ காசு கும்மே தங்கிரம் உரிங்கம் மெய்யோன் ஃபச்சிமா தப்பொய்யா கீப்பெரு அவையோ நான் பயிரியான தெனினி இங்கே நான் அருக்குவாங்கி போகிறேன்.